0: 916 ஹால்மார்க் ஸ்வர்ண ஆபரணங்களுடைய வில்பனையில் பதிட்டாண்டுகளுடைய பாரம்பரியமாய் சுதர்ஷன் ஜுவல்லர்ஸ் அமரவிழா.
1: ஏற்றவும் புதிய மாடல்களும் குறைஞ்ச பணிக்கூலியும் சுதர்ஷன் ஜுவல்லர்ஸ் அமரவிழா.